0: 我是来有事，看起上街看见过细节，
1: 那是哪个女的？你给咱进哪个门？看见的，俺那你爬了下子，可是给咱给顾得到这铁皮呢？今年来最了这个日子，给咱给送大哥弟弟，这叫唐拉爷该去南京，俺背皮呢跟着去我身了。唉，弄得今天吃苦去了。唉，烫啥不？看不啥？
2: 哎，看不啥？
1: ཁམས་ཁམས་ཁམས་ཁམས་ཁམས་ཁམས་ཁམས་ཁམས་ཁམས་ཁམས་ཁམས་ཁམས་ཁམས་ཁམས་ཁམས་ཁམས་ཁམས་ཁམས་ཁམས་ཁམས་ཁམས་ཁམས་ཁམས་ཁམས་ཁམས་ཁམས་ཁམས་ཁམས་ཁམས་ཁམས་ཁམས་ཁམས་ཁམས་ཁམས་ཁམས་ཁམས་ཁམས་ཁམས་ཁམས་ཁམས་ཁམས་ཁམས་ཁམས་ཁམས་ཁམས་ཁམས་ཁམས་ཁམས་ཁམས་ཁམས་ཁམས་ཁམས་ཁམས་ཁམས་ཁམས་ཁམས་ཁམས་ཁམས་ཁམས་ཁམས་ཁམས་ཁམས་ཁམས་
0: 我那英国球，呀，别说的。我一查他去下，莫让他做酒杯给这吸毒吸毒，能叫你别干了，可不都吸毒登记。你看看今年时节，开连续，天天在兄弟面前呢，我就是他肯定吃的。你还总给一年六百九，没意思。
1: 过的。我给啥子这肯定呢？老弟给年纪了，要么当不是吧？
2: 一年。
1: 我来这里头了，老忙过来吃呗。
2: 你这么着偷牛鱼，谈的是哪儿的？你这能尿个四大学不是？结果有嘛事？他跟这起过来，伢子家都不见呢。现在是鬼故事。也许啦，他让你屋子谁啥事了？看这，地震是哎。
3: 好了，他个是。再去吧，你快走的马扎门都关。再去吧。
2: 是啦，俺铜锣路上走啊，拿了修车费的，顶早送不送给新哥几米多，帮忙钱，干不起么子钱，要嘛是。婆婆，啥给这个这些鱼？阿姐，公务处三不去啦，俺老去就去，感谢大老师。去啦，干不起么子钱，老多钱不好使，俺跟穷村长，那我马大少，爹，送不送都请给得，谢谢大大。爹，顶个头不听这。
1: 等到改天早再去不归，谢难达。爹，请不听这空话没？听这其他去下，有嘛事打打去随时，
2: 有嘛事先去啦。爹，你心不塞不移，要困难达，阿姐今天夜的给，真是不拉有个月，先不去啦，邀请达，爹，你过的意思去啦。阿姐，
1: 这是快活些。左军啊，上班让姑爹下，让他去也去的，让他去也去。
4: 哼哼，三不去了。既然个娘惹到姐姐，也你跟着也没些么说，因那他人拿不端不的，我那也没些操不起来都。
2: 是啊。